0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: சார் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு ரெண்டு ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல ரெண்டு லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்றேன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: Here we go.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 ஈவினிங் 4 வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7-4 தேர்தல் திருவிழா 234-8-9-4. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அப்படிங்க.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டேய் அண்ணா.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயலை காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
0: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ் கராமா துபாய்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. சோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894. நடந்தது உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே. எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
3: தமிழ் FM-ல இன்னைக்கு 100 பாட்டு போடுற.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜேஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894 ஒரு சினிமா சீனை காட்டுவோம், அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு
2: இருக்காங்களா?
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.
8: கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா?
1: இது ஒரு கனவா? கனவா இல்லமா, நிஜம்தான்.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 AM to 11 AM. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

என்னப்பா இன்னைக்கு இருக்க கண்ணாமூச்சியா தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100 பாட்டு போடுறேன்னு சொன்னாங்கல்ல, அதை தான் இன்னைக்கு இருக்க. 100 பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894. ஒரு சினிமா சீனை நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940. இது ஒரு கனவா? இது ஒரு கனவா? கனவா இல்லமா, நிஜம்தான்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la unga veedu. Adhuvum just monthly 1500 AED EMI la.
6: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer a AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday March 3rd 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Mall, Dubai. Call 054-767-3111. Call 054-767-3111.
5: Chennai ECR la unga veedu. Aduvum 1500 AED EMI la. Miss pannidadhinga.

0: 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. Yes, it's time to welcome Mr. Prabha. VNCT Global proudly presents Beige Boulevard. So yes, இந்த புத்தம் புது ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க.
1: கண்டிப்பா. அண்ட் பீச் பிலவார்ட் ஹோம்ஸ், அதுதான் இதோட கான்செப்டே. நேற்றுலேருந்தே நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க, இந்த இன்டர்வியூஸை கேட்டிருப்பீங்க, சண்டே வரணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம், த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் சென்னை ஈசிஆரில் அண்ட் பீச் ஓரத்துலேயே, பீச் பார்த்தா மாதிரியே உங்கள் விண்டோ உங்களோட பால்கனிலேருந்து நின்று பீச் அழகாக தெரிகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டன்னிங்கான ஹோம் தான் லான்ச் பண்ணுறோம். அண்ட் ஈசிஆரில் நீங்கள் தான் நிறைய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவீங்களா, அது ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் லான்ச் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து, இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்ஸ், அப்ரூவல், பெர்மிஷன்ஸ், காஸ்ட் எல்லாமே சேர்த்து ஃபுல்லி ஃபர்னிஸ்டு ஹவுஸாகவே நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம். 79 lakhs. 75 lakh rupees 79 lakh rupees. எஸ் நீங்கள் கேட்டது கரெக்ட் தான், 75 lakhs to 79 lakhs. ஜஸ்ட் 1500 dirhams இஎம்ஐயில் சென்னை ECR கோவளம் பீச் பார்த்தா மாதிரி பீச் சைட்லேயே சூப்பரான ஸ்டன்னிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஹோம்ஸ், ஒரு வீடு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் விஎன் சிட்டி அண்ட் லாஸ்ட் 6 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் உங்களுக்கான வில்லாஸை, உங்களுக்கான ஹோம்ஸை, வீடுகளை கொடுத்தது கிடையாது. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு லான்ச்சாக இருக்க போகுது இந்த சண்டே. ஒரு கிராண்டியர், ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சாக தான் இருக்க போகுது. அதனால கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான வீடாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஒரு ஸ்பேஷியஸான ஹவுஸாக பார்க்குறீங்க, அண்ட் அதுவும் சென்னை ECR பாக்குறீங்க அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காண்டி தான், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துவாங்க. நேதே, தேங்க் யூ ஸோ மச், நிறைய பேர் கால் பண்ணி இந்த புது லான்ச்காண்டி விஷஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க் யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலை, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஏன்னா சென்னை ECR இந்த லான்ச்சுக்கு அப்புறம் இனிமேல் இந்த மாதிரியான ப்ரைஸஸில் எங்களாலே லான்ச் பண்ண முடியாது. இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ஸ் தான் அப்ரூவல்ஸ் எல்லாமே மூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி, ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் ஃப்ரம் ரேரா எல்லா டிபார்ட்மெண்ட்லும் கிளியர் பண்ணி 79 lakhs ஸ்டன்னிங்கான ப்ரீமியமான ஒரு ஹோம், ஒரு வீடு உங்களுக்காண்டி ECR காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேன்ஸ்டி குளோபல் லாஸ்ட் தொடர்ச்சியாக 15 வருஷம் நம்ம அமீரத்தில் இருக்கோம். குறிப்பாக லாஸ்ட் 7 இயர்ஸாக நம்ம ECR வில்லாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். 2019 அப்புறம் இப்போ தான் இந்த காஸ்ட்ல இந்த ப்ரைஸஸில் நம்மளால ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சண்டே தான் ஆப்டாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா இதில் இருக்க போகிற ஸ்டாக்ஸும் வெரி வெரி வெரி லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான். அதனால வெறும் 1500 dirhams, அதுவும் 1250 இருக்குது. 1250 dirhams 1500 dirhams மந்த்லி இஎம்ஐயில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதுக்கான இஎம்ஐ டேர்ம்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி, என்ன டிசைன், என்ன என்ன கான்செப்டில் பண்ணியிருக்கோம், இதோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த 1 hour நீங்கள் டீட்டெயிலாக கேட்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கால் பண்ணுங்கள் இந்த சண்டே,
0: VNCT team, எங்களை மீட் பண்ணுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டியை சென்னை ECR புக் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட்க்கு சொல்ல நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0 5 4 7 6 7 3 1 1 1. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். வின் சிட்டி குளோபல் ப்ராவுட்லி பிரசன்ஸ் பீச் பொலிவார்ட் ஹோம்ஸ் அட் கோவலம் ஈசிஆர் சென்னை. கோவலம் ஈசிஆர் சென்னையில் பட்ஜெட் ஹோம்ஸ் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வீடு நீங்க வாங்கும்போது 1500 AD இஎம்ஐ நீங்க செலுத்தினாலே போதுமானது. ஸோ இந்த வீடு பத்தி நம்ம மொத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ப்ரீ லான்ச்ல கலந்துகிட்டு உங்க ட்ரீம் ஹோம் புக் பண்றதுக்கும் இந்த சண்டே May 3 காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. Yes, welcome back, Prabha. இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் கால் பண்ணி எக்ஸாக்ட்லி இந்த லொகேஷன் எங்க, எக்ஸாக்ட்லி இந்த லொகேஷன் எங்க வருதுன்னு கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடலாமா?
1: கண்டிப்பா. ஏசிஆர் இஸ் லைக் எ வாஸ்ட் ஏரியா. இவன் அவங்களுக்கு திருவான்மையில ஆரம்பிச்சு அப் டு மகாபலிபுரம் வரைக்கும், மகாபலிபுரம் தாண்டி பாண்டிச்சேரி வரைக்கும், பாண்டிச்சேரி தாண்டி வரைக்கும் ஈசிஆர் தான் அவங்களுக்கு ஆக்சுவலா. பட் நம்ம ப்ராப்பர்ட்டி ஈசிஆர் எங்க வரும் அப்படின்னு கோவலம். ஈசிஆர்ல கோவலம் இஸ் அ வெரி வெரி ரினவுன் டெஸ்டினேஷன். எல்லாருமே ஈசிஆர்ல டிராவல் பண்ணிருப்போம். அண்ட் விஜிபி கோல்டன் பீச் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தானோடனே மாயாஜால் உங்களுக்கு வரும். அது தானோடனே MGM ரிசார்ட் உங்களுக்கு வரும். அது முடிச்ச உடனே உங்களுக்கு முட்டுக்காடு போட் ஹவுஸ் இருக்கும். ஆக்சுவலா அந்த போட் ஹவுஸ்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் ஆன் த மெயின் ரோட் கோவலம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட பீச் புலவான்ற கம்யூனிட்டி இருக்கும். ஆல்ரெடி இந்த கம்யூனிட்டியில் நம்ம வந்து 120 வில்லாஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ ஹேண்ட் ஓவரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னையோட ஈசிஆரில் ஒன் ஆஃப் த ஸ்டைலிஷ் அண்ட் ப்ரீமியம் ப்ராஜெக்ட். அது நான் சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2025 கொடுத்த அவார்டு தான் அது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பீச் புலவார்ட் கம்யூனிட்டியில் உள்ள கிளப் ஹவுஸ், ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியான்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீச் புலவார்டுன்ற ஹோம்ஸை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் முழுக்க முழுக்க அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் இதோட லான்ச்சிங்கான காரணமே எல்லாருக்கும் இந்த அஃபோர்டபுள் வில்லாஸ், அஃபோர்டபுள் லக்ஸரி வில்லாஸ் போய் சேரணுன்றதுக்காண்டி தான். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட்லேயுமே ரெண்டு வில்லா கம்பைன் பண்ணி எடுக்கிறாங்க, ரெண்டு யூனிட்டாக கம்பைன் பண்ணி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால இதோட ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சண்டே வந்துட்டு என்ன திட்டாதீங்க, என்ன இவ்வளோ நேரம் பேசினேன் ஸ்டாக்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜென்யூன்லி இட்ஸ் நாட் அ மார்க்கெட்டிங்கே கிடையாது, ப்ராமிஸாக சொல்கிறேன். அண்டு அம்மா ப்ராமிஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ஈஸியான்றதுனால நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா ஈசிஆரில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கு தான் டிமாண்ட். பிகாஸ் ஏன்னா ஈசிஆரில் அகைன் 2 கோடி 1.5 கோடி இந்த மாதிரி லான்ச் ஆகிட்டு இருக்க ஒரு டைமில் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மக்களுக்கு, நம்மளோட கிளைண்ட்ஸ், நம்மளோட லிசனர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணணும்னு முழுக்க முழுக்க நானே இந்த ப்ராப்பர்ட்டியை எங்கள் ப்ராஜெக்ட் டீமோட உட்காந்து டிசைன் பண்ணி இதுக்கான காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். திஸ் இஸ் பியூர்லி மை பேபி. ஸோ ஐம் கோன் கிவிங் திஸ் சண்டே. இது ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சிங்கப்பூர் மலேசியா லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம துபாயில் லான்ச் பண்ண போகிறோம். ஆஸ் ஏ செட், 75 lakh-ல இருந்து 79 lakh-ல இந்த ஹோம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஷிப்போட கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்விமிங் பூல், கார்டன் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல அமினிட்டிஸோட இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 79 lakh rupees நீங்க வாங்கும்போது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பெட்டு, காட்டு, டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அண்ட் எல்லா ஐட்டம்ஸுமே உங்கள் வீட்டில் ஃபில்ஃபில் ஆகி வந்துடும். கபோர்ட்ஸ், மாடலர் கிச்சன் இதுவும் இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு, டவல், டம்ளர்ஸ் எல்லாமே உள்ள ஃபிட்டிங் கொடுத்து நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும். அந்த மாதிரியான ஒரு ஃபிட்டிங்கோட தான் இந்த ப்ராப்பர்ட்டியை டிசைன் பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் யூனிட்ல உள்ளே கொடுத்துருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே வெரி வெரி ஹை அண்ட் மெட்டீரியல்ஸ். சரி, 75 lakh-ல கொடுக்குறாங்க அப்படின்றனால ஏதோ ஒரு ஒரு ஒரு மெட்டீரியலை போட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரி டிசைன் பண்ணல. இதோட ஸ்பெக்கும் நீங்கள் பார்க்கலாம். சோ இந்த சண்டே தலைவர் சொல்ற மாதிரி உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் வந்து மீட் பண்ணுங்க VNST குளோபல்ல. உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியா ஈசிஆர்ல சமையா புக் பண்ணலாம்.
0: எஸ் சோ இந்த ப்ரீ லான்ச்ல கலந்துக்கிறதுக்கு நீங்க இந்த May 3 சண்டே காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் an அப்பாயின்மென்ட். அப்பாயின்மென்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிபீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. You are listening to

0: பாட்டாச்சு கேப்போம்.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் பீச் வாக்கிங்னு பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
5: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50க்கும் மேற்பட்ட எமினிட்டிஸ். ப்ரீ லான்ச் ஆஃபரா ஏசி டிவி பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மார்ச் 3rd 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Mall Dubai la nadakavirukku. Call 054-767-3111. Call 054-767-3111.
4: Chennai ECR la unga veedu, aduvum 1500 AED EMI la. Miss panniradinga.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யாரு வர?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: Damn it!
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: அடிங்க கண்ணுக்குள்ளே.

0: ஒரியன்ட் சிட்டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பீச் புலிவார்ட் ஹோம்ஸ் அட் சென்னை ஈஸியார் கோவலம். அண்ட் உங்களுடைய வீடு ட்ரீம் ஹோம் நீங்க புக் பண்ண போறீங்க 1580 EMI. எஸ், இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டீமை நீங்க மே 3 அதாவது இந்த சண்டே காலையில் 10 இருந்து ராத்திரி 8 உங்க கன்வீனியன்டான டைம்ல விசிட் பண்ணுங்க. அதுக்கு பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat 0547673111. Yes, welcome back. And இப்போ வீட்டுடைய அமைப்பு இன்டீரியர் அதே மாதிரி என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதோட ஸ்பெக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லுங்க.
1: Yes, and as I said, நீங்க

0: போன லிங்க்ல சொன்ன மாதிரி இது கம்மியான பட்ஜெட்ன்றதுனால ஏதோ ஒரு மெட்டீரியல்ஸ் போட்டு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாமே ட்ரூலி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதூன் பெயிண்ட்ஸா இருக்கலாம், அண்ட் ஹேவல்ஸ் பிராண்டட் ரைஸ் அண்ட் ஸ்விட்சஸா இருக்கலாம், கோலர் அண்ட் ஜாகுவார் பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸா இருக்கலாம், அண்ட் டைல்ஸ் வந்து கஜாரியா அண்ட் அகுஜா பிராண்ட்ஸ், இட்டாலியன் மார்பிள்ஸ் இருக்கும், கிரானைட்ஸ் ஓவர் கிச்சன் ஸ்லாப்ஸ், அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்னிஷ்ட் ஐட்டம்ஸ்மே பாத்தீங்கன்னா சோனி டிவிஸ் அண்ட் டைக்கின் ஏசிஸ், அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜஸ் ஃப்ரம் வேர்ல்பூல் அண்ட் வாஷிங் மிஷின் ஃப்ரம் வேர்ல்பூல். இந்த மாதிரியான டாப் எலீட் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இந்த வில்லால கொடுத்துருக்கோம். ஏன்னா தங்க போற அந்த ரெண்டல் கொடுக்குறோம்ல அந்த கம்பெனியுமே ப்ராமினன்ட் கம்பெனிஸ் வந்துட்டு, ஏன்னா இது உங்களுக்கு ரெண்டல் ஸ்கீமோட ரெண்டல் பிளானோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி வெரி கேரண்டீட் வென் இஸ் கம்ஸ் டு ஈசிஆர். ரெண்டு வகையில், ஒன்று உங்க ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு ரெண்டலும் மாசம் மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும் வந்துட்டு. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் ஈசிஆர்ல இப்போ நம்ம கொடுக்க போறோம். அண்ட் ஆஸ் ஐ செட், இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெக் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் ப்ராஜெக்டோட எலிவேஷன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இட்டாலியன் மார்பிளே டிசைன் பண்ணியிருப்போம். எவ்ரி ஹவுஸ் ஹோம்ஸ்க்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்துடும் வந்துட்டு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அம்யூனிட்டிஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கும்போது அஃபோர்டபுளாக வாங்கினாலும் அதில் எவ்வளோக்கு எவ்வளோ லக்ஸுரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து ஒரு டாப் கிளாஸாக டிசைன் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறோம். ஆஸ் ஐ சட், இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி நம்ம வந்து மறுபடியும் லான்ச் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நெவர் பாசிபிள், பிகாஸ் ஏன்னா அந்த லொக்கேஷனில் இடம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த டிசைனிங் வரணும், அதை அப்ரூவல் வாங்கி நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு இட் வில் இந்த மாதிரி காஸ்ட்ல ஒர்க் பண்றது ரொம்ப டைட்டா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்க டெஃபரெண்டா யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் திஸ் இட்ஸ் அ வெரி வெரி ரேர் சினாரியோ. ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், லாஸ்ட் இப்போ கூட கால் பண்ணவங்க நிறைய பேர் எனக்கு 3 இயர்ஸ் 4 இயர்ஸா பேசிட்டு இருந்தாங்க ஒரு மேடம் ஆக்சுவலா. இப்போ சடனா கால் பண்ணி நான் சண்டே எனக்கு வரேன், எனக்கு 2 யூனிட் வேணும், பிகாஸ் ஏன்னா ஈசிஆர்ல இந்த பட்ஜெட்ல எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸாக என்கொயரி பண்ணவங்களுக்காண்டியே ஒரு லான்ச் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். பட் ஆஸ் ஐ சட், இது ஒன்லி கன்சர்ன் ஹியர் இஸ் ஒன்லி வெரி வெரி வெரி லிமிட்டட் ஸ்டாக்ஸ், இட்ஸ் சிங்கிள் டிஜிட் ஸ்டாக் தான் இப்போ அவைலபிளே இருக்கு. அப்படி இருக்கும்போது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங், சவுத் ஃபேசிங் அண்ட் விண்டோ சிவியூ வியூவில் ஃப்ளோர் ரைஸ் வியூவில் என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் சாய்ஸ் எடுத்து பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு மைண்டில் வந்து எவ்வளோ பேர் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றீங்களே, எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, எப்படி இதெல்லாம் விக்கிதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நிச்சயமா. ஓகேங்களா, அடுத்த லிங்க் கேளுங்க, அதுக்கான பதில் நான் சொல்றேன்.
1: எஸ், May 3rd இந்த சண்டே மறந்துடாதீங்க, உங்களுடைய ட்ரீம் ஹோம நீங்க புக் பண்றதுக்காக விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல், காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 ஈவினிங் 4 வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894.
1: After a short commercial break, VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la unga veedu, aduvum just monthly 1500 AED EMI la.
2: Kudave swimming pool, party hall, children's play area ne 50-kkum merpatta amenities. Pre-launch offer AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday March 3rd 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Mall Dubai la nadakkavirukku. Call 0547673111. Call 0547673111.
1: Chennai ECR la unga veedu, aduvum 1500 AED EMI la. Miss pannidadhinga
3: kanna. Oru time on pannita off pannave koodadhu. Hukum Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. அர்த்தமாயிட்டாராச்சா? 89.4
4: Come on, here we go.

0: TNCT Global proudly presents Beach Boulevard Homes at Chennai ECR Kovalam. And நீங்க உங்க ட்ரீம் ஹோம பட்ஜெட்ல வாங்க போறீங்க, அதாவது 1500 திரகம்ஸ் உங்களுடைய மந்த்லி இஎம்ஐயா நீங்க கட்ட போறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க how affordable this project is. And this is exclusively for you. சொன்ன மாதிரி லிமிட்டட் ஸ்டாக் இருக்கனால நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து நீங்க கிராப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க கிராப் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் மே 3 காலை 10 இருந்து ராத்திரி 8 உங்க கன்வீனியன்டான டைம்ல நீங்க விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிடீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. எஸ், வெல்கம் பேக். இப்ப இருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ல பல பேருடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, பீப்புள் ஃப்ரம் இன் துபாய் ரியலி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் இருந்தால், நான் கண் கூட பார்க்குறேன், ஸோ மெனி என்கொயரிஸ், ஏன்னா நேற்றும் சரி இன்றைக்கும் சரி கரண்ட்லி பார்த்துட்ருக்கேன், ஸோ மெனி என்கொயரிஸ், எவ்ரி சாங் கேப்லேயும் அத்தனை கால்ஸ் வருது.
1: அண்ட் சி மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா, நம்ம எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுவோம், அண்ட் நிறைய பேர் ஒரு சம்டைம்ல என்ன நினைச்சிருவாங்கன்னா இவ்வளோ ஹைப்பாக இருக்கே, இவ்வளோ மார்க்கெட்டிங்காக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ட்ரூலி நான் பிலீவ் பண்ணுறது, வென் எவர் வி லான்ச் ஈசிஆரில் லான்ச் பண்ணும்போது மட்டும் த என்கொயரிஸ் ஆஃப் போரிங், நிறைய பேருக்கு சென்னை ஈசிஆர் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது. நான் இப்போ நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 2019 நான் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலான்ட்டு. அண்ட் ஸோ நீங்கள் கேட்ட அந்த ரெண்டாவது க்வெஸ்சன், இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ அண்ட் அப்படின்னும் போது, அண்ட் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இட் த வைட் டோர் இஸ் ஓப்பன் நான் சொல்லுவேன் இந்த டைமில். ஆக்சுவலான்ட்டு எஸ்பெஷலி நம்ம தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐம் நாட் சீங் அ பிக் டிஃபரன்ஸ் ஆக்சுவலான்ட்டு. பட் ரீசெண்டாக இந்த லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்களோட சேவிங்ஸில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விச் இஸ் இங்கே பிளான் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நம்ம ரெண்டல் கொடுத்துட்ருக்கோம், இங்கே துபாயிலே ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்க, இன்றைக்கு நிறைய பேர் பரவாயில்ல அது அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் நம்ம ஊரில் அதை சேஃபாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போம், ஏன்னா அங்கே வந்து ஒரு ஒரு ஒரு அப்ரிசியேஷன் இஸ் கேரண்டிடாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு. ஜியோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி சைடில் எதுவும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன் வந்து அங்கே இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அப்படிங்கும்போது சேஃபாக இருக்குன்னு சொல்லி அங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஸோ நம்ம அமீரத்லேருந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நான் விஎன் சிட்டி மட்டும் சொல்லலை, நீங்கள் அமீரத்லேருந்து இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு பேக் ஹோமில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மித்த என்ஆர்ஐஸ் இருக்காங்கல்ல, விச் இஸ் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சிங்கப்பூர் மலேசியாவில் ஆப்ரேட் பண்ணுறோம், யூஎஸில் ஆப்ரேட் பண்ணுறோம், இவங்க அதிகமாக இன்னைக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்ட் ப்ரைஸும் உங்களுக்கு கடை கடை கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. நம்ம ஊரில் இருக்கவங்களும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிகாஸ் ஏன்னா கோல்டோட ப்ரைஸஸ் வந்து ஏறுது இறங்குது ஆக்சுவலான்ட்டு. ஸ்டாக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க முடியல இந்த சுச்சுவேஷனில். அப்போது எதில் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்க போகிற இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படி ஃபண்ட்ஸை பார்க் பண்ணும்போது, டெஃபினட்டாக இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட் இஸ் கெட்டிங் பவுன்ஸ் பேக். பட் அதே நேரத்தில் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். குறிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், ஈவன் திருநெல்வேலி, டவுன் சவுத், இது மாதிரி நிறைய பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. அதை வந்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வி டோன் நோ இன்னும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னா, அதை டெஃபினட்டா கிராப் பண்ணிக்கோங்க. இது நான் 100% நீங்க விஎன்சிட்ல வாங்கணும் எங்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்றேன்னு அதை சொல்லவே இல்லை. கண்டிப்பா நான் வழக்கம் போல சொல்றதான், உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு லேண்ட் சும்மா கிடைக்கும் ஆக்சுவலா வந்துட்டு, ரொம்ப நாளா அதை பார்த்துருப்பீங்க பண்ணிருப்பீங்க, வாங்கலாமா வேணாமான்னு இருப்பீங்க, கண்டிப்பா அந்த லேண்டை கிராப் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலா வந்துட்டு. உங்க அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் அவைலபிள் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் இருந்துச்சுன்னா வாங்க, இல்லாட்டினா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க வில்லா பக்கத்துலேயே ஒரு நீங்க உங்க ஊர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூரா இருக்கலாம், இல்ல கும்பகோணமா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு லேண்ட் இருக்கு, ரொம்ப நாளா வந்து ஒரு டீல் பேசிட்டே இருக்கீங்க, ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, பேசி அதை இமீட்டாக வாங்கி வச்சிருங்க. பிகாஸ் ஏன்னா அந்த மாதிரி லேண்டு தான் உங்களுக்கு கட கட கடன் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இன்வெஸ்ட் பண்ணுங்க, சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, ப்ராப்பராக டீகெல்லாம் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க.
0: நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மே 3 இந்த சண்டே காலையில் 10 ராத்திரி 8 விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல். அண்ட் திஸ் இஸ் அப்கோர்ஸ் அ கிரேட் டீல், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஃபார் அன் அப்பாயின்மெண்ட், 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: VN City Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
7: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer a AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday March 3rd 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Mall Dubai la nadakavirukke. Call 054-767-3111. Call 054-767-3111.
6: Chennai ECR la unga veedu, aduvum 1500 AED EMI la. Miss pannidadhinga.

0: ONCT Global proudly presents Beach Bollywood Homes at Kovalam is your Chennai. And yes, நீங்களும் budget home, உங்க dream home, 1500 dirhams monthly EMI-ல வீடு வில்லா கிடைக்க வாய்ப்பேலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு திருப்பு முனையாகும். இது கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். And this is happening. And இந்த ப்ரீ லான்ச்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா மே 3rd சண்டே கால 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. And currently நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டவுட் என்னவா இருக்கும், அதோட ஹேண்டிங் ஓவர் எப்போ, அண்ட் பேமெண்ட் ஒர்க் பேமெண்ட் பேப்பர் ஒர்க்ஸ், அது போக வந்து லோன் EMI, இது பத்தின சந்தேகங்களா இருக்கும். Let's ask Prabha, welcome back.
1: Yes, நீங்க கேட்ட டவுட்ல எல்லாருமே இப்ப கால் பண்ணி கேக்குறது அதான் கரெக்டா. இது எவ்வளவு அமௌண்ட்ஸ், இது வந்துட்டு 75 lakh 79 lakh, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் நீங்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஃபண்டிங் நீங்க ஸ்டேட் பேங்க் SBI HDFC ல எடுத்துக்கலாம். சோ அப்ப ரிமைனிங் 10%னா 7-8 lakh நீங்க கையில இருந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஓவர் த பீரியட் ஆஃப் 3-5 மந்த்ஸ்ல நீங்க பே பண்ணிக்கலாம். இமீடியட்டா நாளைக்கே கட்டணும் இன்னைக்கே பண்ற எந்த ரெக்யூர்மெண்ட் இதுல கிடையாது வந்துட்டு, இல்ல அவ்வளவு லோன் வேணா நான் கம்மியா லோன் போறேன், நீங்க கம்மியான லோன் போய்க்கலாம். நீங்க 70%, 80%, 90% லோன் போனாலே உங்களோட மந்த்லி இஎம்ஐ ஃபார் 10 இயர்ஸ்க்கே 1500 திராம்ஸ் தான் உங்களுக்கு இஎம்ஐ வரும். அண்ட் இது போக ரெண்டல் கான்ட்ராக்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு இந்த யூனிட்ஸ்க்கு நம்ம ரெண்டல் கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம் வந்துட்டு. இதில் நீங்கள் 1 பெட்ரூமாகவும் பெருசாக வச்சுக்கலாம், இல்லை 2 பெட்ரூமாகவும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட் இது வந்துட்டு, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃப்ளோர் பிளான் ஓப்பனாக இருக்கும். ஸோ உங்களோட கன்வீனியன் ஏற்ற மாதிரி 1 பெட்ரூமாகவே பெருசாக வச்சுக்கலாம், இல்லை 2 பெட்ரூமாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த டிஸ்கஷனும் நீங்கள் ஈவெண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹேண்டிங் ஓவர் எக்ஸாக்டாக 1 இயரில் அடுத்த வருஷம் மே 1st நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அண்ட் ஆன் டைம் டெலிவரி VNCD கொடுத்துருவாங்க. அதனால May 1st, 2027 இந்த வீட்டோட கீயை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெண்டல் May 2nd ஸ்டார்ட் ஆயிரும் வந்துட்டு. ஸோ அதனால ஒரு என் டு என் பேக்கேஜோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் ஐ டோல்டு 79 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட கம்ப்ளீட் ஃபிட்மெண்ட்டோட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அண்ட் இந்த மாதிரி லான்ச்சில் ஆட்ல நம்ம சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சார் அது வந்து ஆடட் சார், இது வந்து ஆடட் சார், இதுக்கெல்லாம் அந்த இது சேராது சார், இதில் சேராது சார், அதனால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 80-90 அந்த மாதிரி வரும்னு ஜென்ரலாக பண்ணுவாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் 79 lakhs மேலே எந்த ரூபாயும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு மேலே VNCயில் எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் பிரபா கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டு. ஸோ 79 lakh தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட். அண்ட் ஃபுல்லி ஃபர்னிஸ்ட் ஃபிட்மெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லோன் வேணுமா, லோன் இருக்குது. அண்ட் ஓன் பேமெண்ட்டில் பேமெண்ட் பிளானில் நீங்களே வந்து ஓனாக பே பண்ண போறீங்கன்னா 12 மாதம் இதுக்கான பேமெண்ட் பிளானை நீங்கள் பிரித்து மந்த் ஆன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி இதுக்கான பேமெண்ட் பிளானை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் லோன் எடுத்து பண்ணுங்க அப்படின்னாலும் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 2-3% துபாயில் லோன் எடுத்து நீங்கள் பர்சனல் லோனாகவும் போட்டு இதை நம்ம ப்ராப்பர்ட்டியை டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் கம்ப்ளீட்லி ரேரா அப்ரூவ்ட், DTCP அப்ரூவல், அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் அப்ரூவல், பிகாஸ் நான் ECR பண்ணும்போது கோஸ்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ரூவல் ஒன்று எடுக்கணும். அதுவும் நம்ம எடுத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறோம். ஆஸ் ஐ சைட், மார்னிங் ஒரு சன்ரைஸ், ஈவினிங் வந்து ஒரு பீச் வாக், அண்ட் சாண்டில் போயிட்டு உங்கள் கிட்ஸோட விளாட்றதுக்கும் பீச்சில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க இது வந்து பீச்சுக்கு ஆப்போசிட் சைட்லான்னு. நீங்கள் டுவர்ட் சென்னை டு பாண்டிச்சேரி போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பீச் வரும், இது பீச் சைட்லேயே வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்துட்டு. மறுபடியும் எல்லாம் கேட்டது ஹவு இட் இஸ் பாசிபிள் இந்த காஸ்ட்ல எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம லாஸ்ட் இயர் ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல 40 lakh நம்ம இதே மாதிரி ஹோம்ஸ் பண்ணோம் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ECR அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணி ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி ECR வாங்கணும், அதுவும் அஃபோர்டபுளாக ஒன்று வாங்கி வைக்கணும், நம்ம சென்னைக்கு போனால் வந்தால் தங்கிக்கலாம் வந்துட்டு, இல்லை ஒரு சின்ன ஒரு ரெண்டல் ரெவன்யூ மாதிரி பிளான் பண்ணுறேன் அப்படின்னா VNCT இஸ் அ ட்ரஸ்டட் கம்பெனி சென்னை. ECR உங்களுக்கு எல்லா அப்ரூவல்ஸோட சேர்த்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த பீச் புலவார்ட் ஹோம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். புலவார்ட் எல்லாருக்குமே தெரியும், துபாயில் டவுன் டவுனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன் தான் புலவார்டுன்றது. அதுலேருந்து தான் இந்த பீச் புலவார்ட் ப்ராஜெக்டே உருவாச்சு. அங்கே இந்த ஹோம்ஸ் உங்களுக்காண்டி கொடுக்க போகிறோம். கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டியை சண்டே அன்னைக்கு ஹாப்பியாக புக் பண்ணுங்க.
0: வாவ், தேங்க்யூ ஸோ மச் பிரபா ஃபார் தி 1 hour. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். இது மாதிரி அடுத்தடுத்து கொண்டு வரது கஷ்டம்னாலும் அடுத்தடுத்து கொண்டு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது
1: என்னுடைய ஒரு
0: Thank you. And yes, நீங்க உங்களுடைய ட்ரீம் ஹோம் புக் பண்றதுக்காக கேலண்டர்ல உடனே மார்க் பண்ணி வைங்க. டேட்டா மே 3rd சண்டே காலையில 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள கன்வீனியன்டான டைம்ல விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ரிபீட், 0547673111.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
2: தமிழ் FM ல இன்னைக்கு 100

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: நைன்டி ஒன்னு போட.

வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

ஏய் ஆண்டனி, தெரிக்கு லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம். என் நெஞ்சில் குடி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
3: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: நிஜமாவே இன்னைக்கு நச்சு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அத்துமைந்தா ராஜா.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 யார் ஆள போகிறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 ஈவினிங் 4 வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7-4 தேர்தல் திருவிழா 234-8944 234-8944 234-8944.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. செழித்தையும் தமிழே ஒளியே.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஹானா எனக்கு கிடைச்சது.
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன்.
3: பண்றதுனா கவனிக்கவே இல்ல. உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
4: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
4: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
4: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: The Evening Correct, presented by VNCD Global in Beach Boulevard Homeset Kovalam ECR la 1500 dirhams lirundu EMI. Pre-launch offer of fully furnished villas with 50+ amenities. Meet the team on May 3rd Sunday at Park Regis Hotel. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer of May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
4: Nekana 91 podu.
3: Enadhu?

0: இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாமும் பேசுவோம். ஸோ May 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to evening 4 தேர்தல் திருவிழா 234 on 894.
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது.
1: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க UAE முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ ப்ரோ, நாங்க நூறு பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நச்சுன்னு நூறு பாட்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
2: கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமாவே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
3: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.

0: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. சோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894 234 on 894 234 on 894
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: You are listening.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 0502528940.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆச்சா. சாரி சைலன்ட்ல போட
2: மறந்துட்டேன். நிவி
0: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
3: இனாகரல் May 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: You are listening to

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: நூறு பாட்டு பாட்டு.

0: என்ன ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாரா.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போகிறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாமும் பேசுவோம். ஸோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894.
2: After a short commercial break, VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path madriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
3: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer ah AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday March 3rd 10 am to 8 pm Park Regis Hotel near Bujman Mall Dubai la nadakkavirukku. Call 0547673111. Call 0547673111.
2: Chennai ECR la unga veedu aduvum 1500 AED EMI la. Miss pannidadinga.
4: Kannada oru paattu pota 100 paattu pota maadhiri

0: ரோலெக்ஸ்
1: சார், யெஸ் சார்.
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
3: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணா, பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: Damn it!
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
8: You are listening.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Break it off another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

0: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: நைன்டி ஒன்னு போடு.

0: அண்ணாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894 ஒரு சினிமா சீனை எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
2: Short commercial break. VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la unga veedu. Adhuvum just monthly 1500 AED EMI la.
3: Koodave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer a AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. Indha pre-launch coming Sunday March 3rd, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bujman Mall, Dubai. Call 054-767-3111. Call 054-767-3111.
2: Chennai ECR la unga veedu. Adhuvum 1500 AED EMI la. Miss panniradinga.
4: Club Tamil. Only on 89.4 Tamil FM.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
9: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
8: மறந்துட்டேன்.
9: கவனிக்கவே இல்ல.
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க
9: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
7: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
9: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
7: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
9: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
7: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: கராமா துபாய்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
8: மணிபாலன்.

0: நீங்கள் FM.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
4: செழித்தையும் தமிழி ஒளியும்.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
2: Love Tamil on 89.4 Tamil FM.

வணக்கம், நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜேஸ்லாமும் பேசுவோம்,

0: ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
1: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rocking with the best.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் பீச் வாக்கிங் பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு. அதுவும் just monthly 1500 AED EMIல.
6: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50 மேற்பட்ட எமினிட்டிஸ் ப்ரீ லான்ச் ஆஃபரா ஏசி டிவி பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே March 3rd 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Mall, Dubai. Call 054-767-3111. Call 054-767-3111.
5: Chennai ECR la unga veedu. Adhuvum 1500 AED EMI la. Miss panidadhinga.
7: Club Tamil. Only on 89.4 Tamil FM.
8: Bala bala bala bahubali. Bayam.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அத்துமை தானாச்சா.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்

0: என்ன நான் சொல்றது,
1: நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
4: இன்னைக்கு 91 போடு.
5: என்னது?
4: 90s not out.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. சோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. சோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். சோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டு இருக்காங்களா?
1: Out commercial break.
2: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் பீச் வாக்கிங் பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
3: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியானு 50க்கும் மேற்பட்ட எமினிட்டிஸ், ப்ரீ லான்ச் ஆஃபரா ஏசி டிவி பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே March 3rd 10 AM to 8 PM Park Regis Hotel near Bujman Mall, Dubai ல நடக்கவிருக்கு. Call 054-767-3111. Call 054-767-3111.
2: சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
4: Club Tamil only on 89.4 Tamil FM.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
9: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
8: மறந்துட்டேன்.
9: இதா கேட்ட, ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
9: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
7: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
9: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
7: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
9: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
7: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: The Evening Correct, presented by VNCT Global in Beach Boulevard Homes at Kovalam ECR, 1500 dirhams lirundu EMI. Pre-launch offer of fully furnished villas with 50+ amenities. Meet the team on May 3rd Sunday at Park Regis Hotel. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer of May 31st varikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: அண்ணா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
7: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: 89.4 திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: Break it off another hot explosion, man.
3: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
4: Yes, sir.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.
7: Club Tamil, only on 89.4 Tamil FM.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 ஈவினிங் 4 வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7-4 தேர்தல் திருவிழா 234 on 894.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM. Let's

0: என்ன
1: பண்ணலாமா? வெரி குட் மா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணே, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest-free EMI pay பண்ணி, திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, jet or dashing car, வாரம் தோறும் gold coins, மேலும் தினமும் 1000 dirhams cash வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
2: You are listening to Club Tamil, only on 89.4.

0: Sa.
1: Entonces, ¿qué hacemos de esto, negro?
2: Rolex. Rolex.
3: Sa. Ya sa.
4: Esta es la best entertainment de FM Catrivenu. Lifetime settlement.
5: 89.4. டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
6: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
7: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
8: Rocking with the best. With the best.
9: Dum dum ta dum tu dum dum ta dum tu dum ta dum tu dum.

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. சோ மே 4ஆம் தேதி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. சோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாமும் பேசுவோம். சோ மே 4th மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894.
1: தமிழ்
2: நடந்தது
3: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது
1: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ்
3: ரோலிங் சார்
0: ஆக்ஷன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அறக்கர்கள்

0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
0: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
3: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள்.
4: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: Break it off another hot explosive mix.
2: You're listening to Club Tamil on 89.9.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
3: You're rocking with the DJ that

0: வணக்கம், நான் ஆர்ஜே மது. ஸோ மே 4 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. தமிழ்நாட்டை அடுத்த 5 யார் ஆள போறாங்க? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டே இன்னைக்கு நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல காலையில 7 ஈவினிங் 4 வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வருவாங்க, நானும் டே ஃபுல்லா இருப்பேன், நம்ம ஆர்ஜே இஸ்லாமும் பேசுவோம். ஸோ மே 4 மிஸ் பண்ணிடாதீங்க. மார்னிங் 7 to ஈவினிங் 4 தேர்தல் திருவிழா 234 on 894.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
2: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அதை அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அறக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யூஏ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடனு எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
3: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
4: Rocking with the best.
5: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏன் அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
2: உங்க பேர்

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார வர?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
5: கூழாங்கல்லு அப்படிங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: तुझे कैसे बुलाया तूने? ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
2: சார் ஜஸ் சார்
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
4: 89.4
5: Break it off another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

89.4 தமிழ் எஃப்எம். You are listening to Club Tamil only on 89.4.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: You're listening to Club Tamil on 89.4.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: se kaj se bo letu, ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Don't you mess with me, don't you mess with me.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ஜா.
1: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
2: Chhi, OCB milega kya mujhe? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB. Kidhar milega? No.

நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். காதல் எல்லார் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel it.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன். நிவி,
1: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
5: இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.